தெத்தா கக்கத்தெட்டு தெத்தா தெரிக்கிறதுக்கு தான் தெரிக்கிறது தான் தெரிக்கிறதுக்கு தான் தெரிக்கிறது தான் தெரிக்கிறதுக்கு தான் தெரிக்கிறது தான் தெரிக்கிறதுக்கு தான் தெரிக்கிறது தான்